0: ட்யூப் வந்து ஏக்லமா ஷாக்கு ஏசி ஆனாலும் இது எஸ்கேப் பண்ணு அப்ப ட்யூப் எஸ்கேப் பண்ணுது இது மேஜிக் இது மேஜிக் கிசாசா
1: மாக்கா கிட்டேங்கி இது மேஜிக் நேம் முடிஞ்சது
2: நான் அது அது மேஜிக் அந்த ஏகாம சக்கலோனே
1: ஓய்
2: தத்து தோன் முஞ்சன் அந்த ஓசு ஜெவோ அனி எஸ்கேப் பண்ணு ஜாலே தேக பாரி கம்மதஸ்த
1: தே மாக்கா ஏகரிய
2: தூ கதே
1: ஓய்
2: தித்லே இதினா இல்ல புர்காச்சி கெல்லையே போடி சிக்கல் பண்ணறானே போளே
1: போளே போளே டாக்கி டாக்கி டாக்கி
2: துக்கை கோ பஸ் கண்டவட்ட சமஸ்தா அலதடு புர்கா சிக்கல்லே அந்த தோபன மனுஷதை அது ஏக்ல தூ ஆசைனே அந்த
1: ஆமாஸ் ஆமாஸ்
2: துக்கை கோ டாக்கி த மேஜிக்ஸ் ஏ மேஜிக் தட்டு
1: ஹாய் ஜீவா கை ஆ பைனா நீ
2: ஜீவா கை ஆ பைனா அது டெக்னிகா ப்ளே ஹவுஸ் அந்த த டெக்னிக் கண்ண நாம ரெடி மு சந்தன தோ கிளாஸ் ஆ
1: மக பாடி துக்கி ஆசாத
2: தாச்ச மதி தி பிரைஸ் கே பரதா பை புர்கா கே ஸ்லிப் பரதா தோ பாரி கர்னா
1: தா டாக்கி டாக்கி
2: அலதடு யூடியூப் ட்யூபு ஏபோல தெலங்க பாரி ஈஸி
0: ஓகே கத்தலங்க பை தோ டெக்னிக் டெக்னிக் மல டெக்னிக் ஏ பொர்ச்சனா வத்தா
1: ஓகே
0: கெல்லாம இருந்து சர்வடி கரனா ஒரே ஆமாத வந்தா
1: சரி
0: அதுக்கு அவ யூடியூப் கடு
1: ஓகே
0: ட்யூப் தான அந்த மேஜிக் னு சொன்னா அவ சேச புடிதா
1: ஓகே
0: ஆனி ரெடி மு சந்தன ஏட்ல விக்தா
2: ஓகே விக்தா நம்ம

0: போவடு மல்லஜி ரெட்டுனே பகரி போண்டு என் எகடு பண்டிலக்க பரீட்சார்த்தகவாது கட்டி நஞ்சினவு ஒஞ்சி நின்ன தாக்கத்துத பரீட்சை நனொஞ்சி எங்கித்துன சம்சய அந்த அத்தா அந்த வண்டது அஞ்சில இஞ்சில
1: எக்கந்தில்
0: அனுமந்தி இத்தே ஒத்தோனுவே
1: ஒத்தொண்டத்தா
0: ஹனுமந்தே அந்தாண்டு இத்தே சந்தோஷதாத ஒத்துண்டா
1: தானே
0: ஹனுமந்தன சத்ருடே என்ன பரீட்சத்தா ராமே ஆய ஏத்து மல்ல வில்காரி வண்டது பிரபஞ்ச கொத்து
1: கொத்துண்டு
0: விஸ்வாமித்ரர்ன மாதா அஸ்திர சக்திகளை உத்தராதிகாரி ஆயினி லெக்க
1: மூடாயி பட்ட இதல கித்தின சித்தன விஸ்வாமித்ர வசிஷ்டர்ன மோகே தசிச்சி
0: அந்தா இம்பியே விஸ்வாமித்ரகு சரிசமானராயினஞ்சிர பரசுராமதேவி
1: குடரி ராமர்ன சிஷ்யே
0: அந்தப்பா பரசுராமாச்சாரியரோடு கல்தினார் உபயகுல வில்லோஜா
1: துரோணாச்சாரியர்
0: ஆறு மெச்சி நஞ்சின பட்டோ தசிச்சி அர்ஜுனே வர்த்தமான காலோடு
1: அர்ண மகன் புடுத்துல நிக்கு கல்பதிருக்கே
0: அப்பகண்டா குருக்குள்னா சஸ்திர வித்யா கௌசல ஏத்து பண்பினு தோஜா உடந்தாண்டா
1: தோஜாவுடந்தாண்டா
0: என்ன தாக்கத்துனு ஈ காலதாயகத்து ஆ காலத ஹனுமந்தர எதிரு தோஜாவு நஞ்சினா கொஞ்சம் அவகாச ஜோடியாது
1: கண்ணு கோடி எக்கந்தினாத்து தூரகனின பகரி சங்க கோடியது கட்டுதோ கொஞ்சி சதுரு பூரந்தி நல்கோ தரகுஜல நூறந்தி நல்கோ அவளு கட்டி நஞ்சித்தின பகரி சங்க நின்ன மூஜன சங்க ஊந்தே லட்டே இந்த உந்தேன தொற்பு நஞ்சித்தின பொருள் துல ஜெய் ஸ்ரீரா.

0: நிகழ்ச்சியான துப்பனி ரேடியோ சாரங்கு 107.8 FM இன்னத்தை துளு பிரசாரகு நிகழ்ச்சி மாத்திரிகளா மோக்கி தெஞ்சு சொல்மெலோ இனித்த ஈ காரியக்ரமடு டாக்டர் தேவதாஸ் காப்பிக்காட் அர்ணா கதை சம்பாஷணே கீதா ரச்சனை ஹின்னலை காயன அஞ்சனை நிர்தேசனத துளு நாடக காஸ் ஓல் தீப்பரு நடப்பாது கொற்பினக்கலு சாப்பர்க்கா தண்டத கலாவிதரு கிருப்பே டாக்டர் தேவதாஸ் காப்பிக்காட் சாப்பர்க்கா தண்டா
1: காஸ் ஓல் தீப்பரு நாடகத மூஜனை எக்கே
2: காவியா
3: விலையில போறேன் விலை ஏக்கு போ அது

0: chat, mami. Daddy.
1: Daddy, la tua tita bugi. Hold it.
2: കോടെ എനിക്ക് അർജന്റ് എനിക്ക് ഉടുക്കി മുട്ട പോയത്തിന് അഞ്ചാന് കാറിന് പത്തൊന്ന് കൊണ്ടുപോയി ദാനം എടുത്തേ
1: കോടെ ഗാഡിക്ക് 15 ലിറ്റർ പെട്രോൾ പോയതേ ഇനി ആയിട്ട് ഒന്ന് പൊട്ടേച്ചി കാസ്റ്റ് വിറ്റൽ
3: സരി
0: ഡാഡി
3: 15 ലിറ്റർ പെട്രോൾ കേട്ടു
0: 750 80 ಪೈಸಾ
3: 750 ರೂಪಾಯಿ
0: 80 ಪೈಸೆ
3: ನೆಟ್ಟೆ 750 ರೂಪಾಯಿ
0: ಓಕೆ
3: ಒರಿನ 80 ಪೈಸೆ ಈ ಚಿಲ್ಲರನ್ನ ಪಾಡ್ದು ಟ್ಯಾಂಕಿ ಫುಲ್ ಮಲ್ತ ಕೊಡು ಸರಿ ಟ್ಯಾಂಕಿ ಫುಲ್ ಮಲ್ಕೊಂಡು ಗೊತ್ತಾಡತ್ತ ಕಾಸ್ ದಿನತ್ತ 24 ಗಂಟೆಲ
0: ಕೊರು ಕೊರು ಕಾಸ್ ಕೊರು ಕೊರು ಕೊರು ಪತ್ರಣ
3: ದಿನತ್ತ 24 ಗಂಟೆಲ ಕಾಸ್ ಕಾಸ್ ಕಾಸ್
1: ಅಂದ್ರೆ ಕಾಸು ಕಾಸು ಕಾಸು ನಾನೇ ಸರ್
3: ಕಾಸು ನಾನೇ ಫೋನಲ್ಲೇ ಕೊಡ್ಬೋಬಳೆ ಫೋನ ಕೊಂಡ್ಬೋಗ ಗೊತ್ತಿತ್ತಲ್ಲ ಕಾಸು
4: ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಬರೀ ಕುಡಲದ ಸುತ್ತ ಈದಾಯ ಭತ್ತ
5: ಇಂಕಿ ತೂಲ ಪೆತ್ತ ಏರ್ಮೆ ವಾಣ ಪೈನಿ
6: ಏರ್ ಅವ್ವ
5: ಅವೇರ್ ಆಣ ಪೈನಿ
6: ಹೆಂಗ ಮಮ್ಮಿ ಇಲ್ಲರತೆ
5: ಅಂದೆ
6: ಆರ್ನ ದೋಸ್ತಿ ನಮಗೆ
5: ಸಾಂತಪ್ಪ ನಾಟಕ ಜಡ್ಡ ರೋಲ್ ಮಲ್ಪೇರ್ಗೆ ಸಾಂತಪ್ಪ ನಾಟಕ ಜಡ್ಡ ರೋಲ್
6: ಮಲ್ಪೇಗೆ
5: ಚಿಕ್ಕವನವಾಗಿ ದೂರ್
7: ಆತಿನ ಮುರಣಂಜನ ಕೇಂದ್ರ ಹೌದೇನೆ ಮರ ತುಂಬು
5: ആദ്യ പീസ് വരുന്നുണ്ടോ എത്ര അയൽ പീസ് നടമത്തേ ആദ്യത്തെ ഉണ്ടായ
7: నాటకం
8: కలేస్తాం ఉంటార వల్లింది అని అంటే మరి ఇవే అంటే కోరి మలుపునాక గోడెడు ఏత నెత్తేరు కలే మొదలు పాడు నిన్న విషయం ఏం
5: పని
7: చికెన్
8: యాన్ వరిందమ్మా అమ్మే తిని కోరి తినిపే ఏత చికెన్ తినిపే
5: ఏం చికెన్ తిన్న మంచి మరయా ఏమైన కుక్క ఏం టేస్ట్ ఉండొచ్చు అని తినిపడు ఏదైతే తినిపడు ఈ బండికి పోడాది తినిపడు టేస్ట్ కి పోడాది
8: టేస్ట్ కి పోడాది అన్ని ఐటమ్ మలుపునా కొంచెం టేస్ట్ కి పోడదు కొంచెం తుండు తిన్నాడా కోరి ఎత్తు పోడావు లెక్క పడమ్మ
5: బడి సూప్ పార్త బిల్లు కొరకు తినమే బడి సూప్ లో జీరిక మిఠాయి పార్త బిల్లు కొరకు తినమే ఆ బిందు బడి సూప్ దా జీరిక మిఠాయి మాత్రం తా అయితే ఆ జీరిక మిఠాయిని పిచ్చి పిచ్చి తినిపడమే పిచ్చి పిచ్చి తింపుడు కాలి బడి సోపుడు బిల్లు కొరపున మొన్న కేళ్ళు దాని మరి నీకులు కాలి బడి సోపుడు బిల్లు కొరపున అయితే నీకు నీకు 100 grams బార్ కొడుతులే సార్ ఇంకులు ఇల్లడి పోదు కోరిక పాడుతుంది ఇచ్చిన మాత్రం అవస్థ మీ బిజినెస్ ఆడమంటాడు ఏం ఇంప్రూవ్మెంట్ మీ ఆడమంటాడు గొత్తులా ఏం సుల్లు పడుతుంది என்ன நீலி சட்டி என்ன நீலி சட்டி சொல்ல அந்த அக்க
8: ஒன்னு சத்தியமன் ஆயன சட்டி ஆயன அம்மர் அப்பண்ண சட்டி பாடு
5: என்ன அப்ப என்ன அச்சல சட்டி பாடு மாதிரி நின்ன அச்சல சட்டி பாடுனா என்ன சட்டி பாடுனி எங்குல எங்குல ஃபேமிலி சட்டி
8: காசு டர்ன் ஓவர் மல்பனா எந்த சட்டி டர்ன் ஓவர் மல்பனா ஓடி முட்டி
5: காசு நிக்கு சட்டி ஃபேமிலி பெட்ரு
8: நிக்கு நூறு ரூபாய் தத்து வர்றவன் முத்தாயிரம் ரூபாய் இங்க
5: ஆடை
8: இங்க டோங்கி மாத்துறது கொத்துண்டே முத்தாயிரம் ரூபாய் ரூம் தகலண்டு அம்மா அதுக்கு ஏன் இங்க ரூம் தகலண்டு மாற என் கேர் வச்சா அண்ணே அதுக்கு என்ன மிஷன் உண்டு யான் கந்து கொடுப்பே முத்தாயிரம் ரூபாய் குறவண்ணி
5: யான் கந்து கொடுத்துட்டா
8: ಇಟ್ಟು ಈಗಿನ ಕಲ್ಲಿನಲ್ಲಿ ಓಡೆ ರೂಪಾಯಿ ದಪ್ಪ
5: ಸೂಪರ್
8: ரெட்டிசாரிக்கோடுமே
1: என்ன
5: நீ கேட்டியமே
1: ಡ್ರೆಸ್ ನನಗ್ ಮಿತಿ ಇಂಚಿನ ಡ್ರೆಸ್ ಮಾಡೋಣ ಗೊತ್ತಾಗ

ஹாய், என் குரு கிரண் பார்த்துருந்துல்ல, நிக்குல் கேனந்துள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 FM ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.